0: மாதால கொண்டுருவது மறைக்கு ஆனா இந்தியா ஒழுங்கா எவ்வளவு உயரா மறக்க குரல் தோன்றிய மரா கேட்டா மறக்க பரவாயில்ல
1: You're listening to House Party with Latifah T.
2: On Triple J.
3: Yeah.

அது அளவுன்றது மாதிரிக்கு. ஆனால் இந்தியா உங்களுக்கு ஓய்வுடா மறக்க பொருட்டு வந்துடுவோம்மாடா ஜெச்சா மறக்க பரவாயில்ல.